0: என்னடா நான் போயிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த மெட்ரிக் எழுத முடியாது, நான் பல்லவி தரேன் அது எழுது.
1: எம் எஸ் விஸ்வநாதன்
0: அப்படின்னு பாருங்க. இப்ப நான் பரஞ்சோம் இது மெட்ரிக் நீங்கள் எழுதியான அவர் கம்போசிங் குரூப் டைரக்டர் பாலச்சந்தர் ப்ரொடியூசர் எல்லாரும் இந்து வரணும். எங்க நீங்களும் கவிஞர் வந்து சம்மதிக்கிறீங்க, சம்மதிப்பிச்சு எங்க நீங்களும் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கலாம். மெட்ரின் என்ன எழுதலாம் பலாம் பரஞ்சு. இப்போ ஞான் போய் பரஞ்சும் கவிஞர் விழிச்சு, கவிஞர் விழிச்சு எனக்கும் கவிஞருக்கு சண்டையாக வரும் கணதாசன். இப்போ நீங்க நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிட்டு வேற இருந்து அப்போ ஞான் விழிச்சு பரஞ்சோம், நீ ஒரே சந்தம் கொடுத்துருக்கேன், இந்த ஒரு செந்தத்துக்கு நான் எத்தனை மெட்டு போட்டிருக்கேன் தெரியுமா, நான் பரையிறேன், நீ அதற்கு எழுதிடுவேன். என் பாடி காணிக்க பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, இது ஈ சந்திரன். வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா, காடு வரை பிள்ளை வீடு வரை உறவு பேசுவது கிளியா, ஒரே சந்தோஷம். மாம்பழத்து வண்டு வாசமர செண்டு

கடைசி வரை யாரு, ஒரே சப்தம், ஒரே நம்ம எழுதிய எழுத்து இதுல எத்தனை விதமான நோக்கம், வீடு வரை புறவு, வீதி வரை மனைவி,

0: 1946 வருஷத்துல கோவையில் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் சிஷ்யமா இருக்கேன். அங்க பாட்டு கம்போசிங் இதெல்லாம் பார்ப்பேன். ஒரு பாடல், புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமேன்னு வீர அபிமன்யுக்காக எழுதின ஒரு பாடல். அந்த பாடலை அவர் எத்தனையோ மெட்டு போட்டு பார்த்தாரு, சரியா வரல. நான் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். மியூசிக் ஹால் இன்சார்ஜ் எங்க கிட்ட தான் இருக்கும். நைட்ல வந்து திருட்டுத்தனமா மியூசிக் ஹாலை திறந்து என் கூட ரெண்டே பேர், அப்போ என் ஓல்டு ஃப்ரெண்டு ஜி கே வெங்கடேஷ், கோபாலகிருஷ்ணன், இவங்க மூணு பேரும் நாங்கள் அந்த ஹார்மோனியத்தை எடுத்து அந்த வார்த்தைக்கு, புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமேனு ஒரு அந்த வார்த்தைக்கு அழகான ஒரு டியூன் போட்டோம். இந்த டியூன் போட்டுட்டு இருக்கும்போது எஸ்எம் சுப்பையாடு வந்துட்டார். பயந்து எந்திரிச்சோம், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்போ இந்த டியூனை வாட்சி காமிச்சோம். அப்போ சொன்னோம், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அவசரப்பட்ட டியூனு இவங்க போட்டிருக்கான், கேளுங்கண்ணா. அப்படியா, நல்லா இருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற, நீ போட்டேன்னு சொல்லாத. நாளைக்கு ஆர்கெஸ்ட்ரா வந்த உடனே நான் போட்டேன்னு சொல், அதான் சுமையான சொல்றாரு, நான் போட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் எழுதி கொடு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தாங்கல. ஆர்கெஸ்ட்ராக்கெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து அந்த ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது எஸ் எம் சுப்பையனார் அவர்கள் மியூசிக் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது, நாங்கள் வெளியே சொல்ல முடியல. அப்படி அந்த பாட்டை பாடும்போது திருச்சி லோகநாதன் அண்ட் யூஆர் ஜீவரத்தன் அம்மா இவங்க ரெண்டு பேரும் முதல் முதல் என்னுடைய டியூனை பாடுறாங்க.
1: താനൊരുക്കിയ ആദ്യ ഗാനം സുബയ്യ നായിഡുവിന്റെ പേരിൽ പ്രശസ്തമാകുന്നത് നിശബ്ദമായി കേട്ടു നിൽക്കാനേ വിശ്വനാഥന് കഴിഞ്ഞുള്ളൂ. രണ്ടാമതൊരിക്കൽ കൂടി വിശ്വനാഥന്റെ ആദ്യ രംഗപ്രവേശം ആരുമറിയാതെ പോയി എന്നർത്ഥം. പിന്നീട് സുബയ്യ നായിഡു മുഖാന്തരം സംഗീത സംവിധായകൻ സി ആർ സുബ്ബരാമന്റെ പ്രധാന സംഗീത സംവിധാന സഹായിയായി മാറി. സി ആർ സുബ്ബുരാമിൻ്റെ സംഗീത ട്രൂപ്പിൽ ഹാർമോണിസ്റ്റായി ചേർന്ന വിശ്വനാഥൻ അവിടെ വയലിനിസ്റ്റായ ടി കെ രാമമൂർത്തിയുമായി സൗഹൃദത്തിലായി. ഈ സൗഹൃദം പിന്നീടൊരു മികച്ച സംഗീത സംവിധായക ജോഡിയായി മാറുകയായിരുന്നു. 1952 സുബ്ബുരാമൻ നിര്യാതനായപ്പോൾ അദ്ദേഹം ഏറ്റെടുത്ത ജോലികളൊക്കെ പൂർത്തിയാക്കിയത് വിശ്വനാഥനും രാമമൂർത്തിയും ചേർന്ന്. 1952 ഇവർ ചേർന്ന് പണം എന്ന ചിത്രത്തിനു വേണ്ടി ഗാനങ്ങൾ ചിട്ടപ്പെടുത്തുന്നു.

0: பெரிய முத்திரை என்னன்னா, அந்த ஒரு இதுல வந்துட்டாங்க, இந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த முத்திரை ஸ்டாம்ப் அடிச்சிடுவாங்க
1: எல்லாரையும். சரி,
0: இப்படி வந்துகிட்டே இருக்கும் போது என்னாச்சுன்னா, மலையாள பாட்டு மலையாள பிக்சர் கொஞ்சம் எம்எஸ்வி வந்தாச்சு. அந்த வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த அவர் மியூசிக்கில் வந்து கிளுவிலே சிரிக்கும் என் சிலங்கைகளே என்று கேட்கிறேன். கிளு